எங்க கோபத் மடலஞ்சாங்க, எங்க பீண்டூஜா மணிண்டூஜா ஏப்பங்க பல மடலஞ்ச் மிஞ்சி கோபத் ஜலுவலைஞ்சாங்க. எங்க மீமி ஜரோ குஞ்சுங்களா கூட்ட மடோ இன்னொரு மீமி குஞ்சுங்களா மடோ ஜலுவலைஞ்ச் புழங்கோளைஞ்ச் புழங்கோளைஞ்ச் மிஞ்சிடு மீமி கோபத் கழனியோட பீன் வந்து இன்னொரு மீமி பல் மடலஞ்ச் உள்ளுஜேலஞ்ச் பல் படலுன்னு கல்லணி வண்டி பல ஊனிங் சவுளிஞ்சுங்க மீமிஜிடு கல்லணி வண்டி பல சவுளிஞ்சாங்க மீமி என் ஜலங்கரோட மிஞ்சாங்கண்ணே மீமிஜடி பல ஊனானு மிஞ்சிட்டு பீன் வண்டி ஜம்மானன் எங்க மிஞ்சினோங்க ஜலங்குற ஊனானு பின்னரு மீமிஜடி நின்றுச்சாங்க மொழனி கவுபட் நான் தீன் கவுபட்டு மிஞ்ச மீமி குஜினி ஊனானு பல் ஊனிங் பலோ சவுளிஞ்சாங்க கவுபட்சிடு மிஞ்சிடல பல சுழலைங்கன லோங் கோபுட் எங்க பல் உனனு பீன் எங்க ஆயிர பல் மீமி ஜெஞ்சல கோபுட் நான்டிஞ்சாங்க நின்றுச்சாங்க நீண்டு வரணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜலங்குறச்சான் நின்று புரு புல்காங்கன சுவல் கோபுட் நான்டீன் பீன்ஜா மணஞ்சா யாப்பா புஜு பல் மடலை மீறி மீமி விழுவாரக்காங்க பல் நின்றுன கோபுட் அங்கே எங்க பல் மட அங்கே சடி விழாங்க மண்ணு போறோம் எங்கள் கூட்டம் மண் விழாங்க மண்ணானுக்கோ மீமிஜிடு ஏழு மண்ணன் ஞானுக்கோ பயமண்ணனுக்கோ மணல் மண்டல் மீமிஜடு புது மண் வேண்டாம் மீஞ்சிடு கவுபட் நீர் விளாங்க மண்ட அங்கே